0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை பார்க்கிறோம். அது நான்கு அறன்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போ அறம் என்றாலே நான்கு, இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த நான்கு? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அறன். அவா, அவா என்றால் பேராசை கொள்ளுதல். அவாவின்மை, பேராசை கொள்ளாதிருத்தல். ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திருஅவை கூறுகிறது. எனவேதான் தலையான ஏழு பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அழுக்காறு அவா வெகுளி. வெகுளி என்பது சினம், சீற்றம். அங்கு கோபம் பொங்கி வருதல். ஆக இந்த சீற்றம் சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று. நிறைவாக இன்னா சொல், இனிய சொல், இன்னா சொல். இனியவை நாற்பது, இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த இன்னா சொல், இனியவை கூறல் என்பது பண்பு, இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை. இந்த நான்குமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கும் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன. அந்த நான்கும் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே அந்த கொலை தொடரும். காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது. அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது. தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை. அது நடக்கவில்லை. தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது, கோபம். அது எப்படி, இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல இன்னா செயலும் நடக்கிறது, கொலையே நடந்து விடுகிறது. இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார், காயின் உன் தம்பி எங்கே? நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா? இப்படி கேட்பது என்பது இன்னா சொல், அது இனிய சொல் அல்ல, அக்கறையற்ற சொல். எனவே இந்த நான்கும் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் என்கின்ற இந்த நான்கும். இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு நான்கு கருத்துக்களாக கூட பார்க்கலாம். பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாத சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல், தேவையற்ற செய்திகளை பேசிக்கொண்டிருத்தல், இன்றைக்கு வருகிற தொடர்கள் அதில் வருகிற கதைகள் அதை பற்றி நேரத்தை வீணடித்தல், இவை எல்லாமே இன்னாச்சொல். எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அறன்களை வலியுறுத்தி இறையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு திட்டமாக, வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். பிறருக்கு உறுதுணையாக நிற்போம். நம் குடும்பங்களிலே, வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலம் 13 ஞாயிறுக்கான மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன் தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகான மரத்தை காண்கிறான். அந்த மரத்தின் அடியே விழக்கூடிய விதைகளை ஒரு பெரியவர் புரக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம், ஐயா, இந்த மரம் போல எங்க வீட்டிலும் ஒரு மரம் நட்டு வளர்க்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த விதைகளை இந்த சிறுவனிடத்திலே கொடுத்து, இந்த விதை அழகாக இருக்கும், தோல் பகுதி தடிமனாக இருப்பதால் சில காரியங்களை செய்து இதை முளைக்க வைக்க வேண்டும், நீ செய்து பார், இது கட்டாயம் முளைக்கும், இதே போல உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீ ஒரு மரத்தையே உருவாக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறான். சிறுவன் அந்த வீட்டிற்கு வந்து சாமி படத்திற்கு அழகே அந்த விதையை வைத்து விடுகிறான். அவ அப்பா 2-3 நாட்கள் அதை கவனித்து, மகனே, ஏன் இந்த விதையை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பா, அந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி முளைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார், இதை முளைக்க வைத்து வீட்டில் அருகே மரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லுகிறார். அப்ப அவங்க அப்பா, ஏன் இப்ப இதைய நட்டு வைக்காம இப்படியே வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல இது அழகா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா நான் பார்க்க முடியாதே அப்படிங்கறக்காக எனக்கு யோசனையாவே இருக்கு, பேசாம இதப்படியே வச்சிடலாமான்னு நினைக்கிறேன், வச்சிருக்கலாம், விதையை மட்டும் அழகோட பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, இது மரமாக வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு தான் நீ முதல்ல அந்த முதியவரிடமிருந்து இதை வாங்கி விட்டு வந்தாய், இது மண்ணில் புதைந்து மடிந்தால்தான் அதிலிருந்து வேறுபட்டு அதற்கு பிறகு முளை அரும்பி மேலே வந்து அது ஒரு மரக்கன்றாய் அப்புறம் பின்னால மரமாகும், இதை செய்துத்தான் ஆக வேண்டும், இதை செய்வதன் வழியாகத்தான் அந்த முழுமையான மரம் என்கிற பலனை உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறோம் என்றால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் கூட, நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்குரிய விலையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய விலைகளை கொடுக்க நாம் தயங்குகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆழமாக நாம் எப்படிப்பட்ட வகையில் என்னென்ன விலை கொடுத்து நம்முடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிற 2 வாசகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், திருமுழுக்கு வழியாக நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம், பழைய இயல்பு இறந்து போய்விட்டது, புது வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவாழ்வுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விலை நம்முடைய பாவ வாழ்க்கையை. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுயநலம், அகந்தை, வெறுப்பு, பொறாமை, பாவ பழக்க வழக்கங்கள் என பல நிலைகளிலே நம்முடைய பாவ பழைய இயல்பு ஒட்டி கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு பெற்று நம்பிக்கை வாழ்க்கையை தொடங்கிய நாம் இன்னும் அதே இயல்போடு அந்த பழைய பாவ இயல்பை இறந்து போக செய்யாமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால், அந்த விலையை கொடுத்து நிறைவாழ்வை பெற நாம் தவறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே எந்த பலனும் இல்லை, திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவாழ்வு நோக்கி பயணிக்கிற நாம், குறிப்பாக சீடத்துவ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நாம், முதல்ல கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பாவ இயல்பை, பழைய பாவ இயல்பை விட்டுவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவ இயல்பை விட்டுவிட வேண்டும் என்று முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்கிற நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நம்முடைய உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க கூடாது என்று அல்ல. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பார்வையில் புனிதமான நேசிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொல்ல விளைகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவு, நம்முடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. நம்முடைய அந்த உறவு வட்டத்தை தாண்டி நம்மால் சிந்திக்க முடிவதில்லை, நம்மால் பிறரை பார்க்க முடிவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை எப்படி கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் நேசிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் தாண்டி பிறருடைய தேவைகளை ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் எதிர்கொள்கிற போது, நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அவரை முதன்மைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எனவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விலை நம்முடைய கடமையை செய்வது. பிரான்சிஸ் சேவியர் நியூ மாந்தன் என்கிற கருதுனால் வணக்கத்துக்குரியவராக இன்று திருச்சபையிலே போற்றப்படுகிறவர், வியட்நாம் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருச்சபை கொடுத்த பணியை மேற்கொள்ள அரசாங்கம் விதித்த தடையை மீறி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை, கிறிஸ்தவ நெறிமுறை எப்படி வாழ்வது என்று எழுதி அனுப்பினார். இந்த 13 ஆண்டுகளும் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய நம்பிக்கையாளர்களோடு தொடர்பில் இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் த ரோட் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார், டியூட்டி இஸ் த பாஸ்போர்ட் டு ஹெவன், அதாவது கடமையே விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வுக்குரியவர் என்பதை அவர் சொல்ல முளைக்கிறார். கடமை என்றாலே பலன் எதிர்பாராது செய்வதுதான். அவர் சொல்லுகிறார், ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிடத்தில் கடமை உணர்வோடு பணியாற்றினால் அதுதான் புனிதத்திற்கான வழி. ஒரு போர் வீரன் இராணுவத்திலும், ஒரு மருத்துவர் மருத்துவமனையிலும், ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலும், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அலுவல்களிலும், ஒரு குருவானவர் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கூடிய பணிகளிலும் ஈடுபட்டார், கடமை உணர்வோடு பணியாற்றினார் செய்தார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கடமை உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தால் அதுதான் புனிதத்திற்கான வழி என்று சொல்கிறார். அவர் இன்னும் அழுத்தமாக, இந்த உலகில் சில பொது நிலையினர் உலகத்தை துறந்து வாழ்வதுதான் புனிதம் என்று எண்ணுகிறார்கள். அதாவது தாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம்னு வெளியில தெரிகிறதான் பொறுப்பு நினைக்கிறாங்க. சில குருக்கள் அரசியல் சார்ந்த, பொது வாழ்க்கை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இது ரெண்டுமே முரண்பட்டது. அவரவருக்கு குறிக்கப்பட்ட

கடமை தெளிந்து ஆற்றுவதன் வழியாக நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நான் என் கடமைகளை விட்டு விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது, வெளியே எதையோ செய்வதுதான் சீடத்துவ வாழ்க்கை அல்லது புனித வாழ்க்கை, நான் புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நான் எனக்குரியவர்களுக்கு மட்டும் செய்வதுதான் என் கடமைன்னு என்னை சுருக்கி கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை குறிப்பாக தான் தனது குடும்பம் தனது வீடு என்று சுருங்கி விடாது. பிறரை பற்றி குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை குறித்து சிந்திப்பவனும் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, நாம் குறுகிய வட்டத்தை விட்டு பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, நம் கடமைகளை விட்டுவிட்டு வெளியே தப்பித்து ஓடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம் கடமைகளை சரிவர ஆற்றுபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை நற்செய்தியிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சிந்தித்தபடி நம்முடைய பழைய பாவ இயல்பை விட்டு விடுவது, கிறிஸ்துவின் சீடனாக பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிற போது என்னதான் நம் கடமையை நிறைவேற்றினாலும் கிறிஸ்து இயேசு வெகுமதியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேமுக்கு சென்ற இறைவாக்கினர் எளியா ஒரு பணக்கார பெண்ணுடைய உபசரிப்பில் உணவு உண்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, அவர் ஒரு இறை மனிதர், அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அவருக்கு தேவையானதெல்லாம் நாம் செய்து கொடுப்பது நமக்கு கடமை என்று சொல்லி அவர் தங்குவதற்கு இருப்பிடம், அவருடைய அன்றாட தேவைகள், அவர் பயணம் செய்கிற போது அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த பெண் செய்கிறார். இது அவர் ஏதோ கொடுப்பார் என்றிருப்பதற்காக அவர் செய்யவில்லை, அதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கடமை, நான் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று உணர்ந்து அவள் செய்கிறார். எனவே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் எலிசா இறைவாக்கினர் வழியாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக கடமையை செய்வோருக்கு வெகுமதி கடவுள் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்று வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி 10:42 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கை மாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கடமை உணர்வோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையிலே நீடித்திருப்பவர்களும், தங்களை தாண்டி பிறரை நேசிக்க தங்களுடைய கரம் பிறரையும் சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியில் வாழ்பவர்களையும், தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புது இயல்போடு வாழ முயற்சிக்கிறவர்களையும் இயேசு வெகுமதி கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற அருமையான முடிவையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வை பெற, சீடத்துவ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வெறுமனே வெகுமதியை மட்டும் நாம் எதிர்பார்த்தால் பத்தாது. அதற்காக இந்த இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற என்று சொல்லக்கூடிய விலையையும் கொடுப்போம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற சீடத்துவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை பார்க்கிறோம். அது நான்கு அறன்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போ அறம் என்றாலே நான்கு, இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த நான்கு? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அறன். அவா, அவா என்றால் பேராசை கொள்ளுதல். அவாவின்மை, பேராசை கொள்ளாதிருத்தல். ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திருஅவை கூறுகிறது. எனவேதான் தலையான ஏழு பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அழுக்காறு அவா வெகுளி. வெகுளி என்பது சினம், சீற்றம். அங்கு கோபம் பொங்கி வருதல். ஆக இந்த சீற்றம் சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று. நிறைவாக இன்னா சொல், இனிய சொல், இன்னா சொல். இனியவை நாற்பது, இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த இன்னா சொல், இனியவை கூறல் என்பது பண்பு, இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை. இந்த நான்குமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கும் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன. அந்த நான்கும் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே அந்த கொலை தொடரும். காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது. அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது. தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை. அது நடக்கவில்லை. தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது, கோபம். அது எப்படி, இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல, இன்னா செயலும் நடக்கிறது, கொலையே நடந்து விடுகிறது. இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார், காயின் உன் தம்பி எங்கே? நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா? இப்படி கேட்பது என்பது இன்னா சொல், அது இனிய சொல் அல்ல, அக்கறையற்ற சொல். எனவே இந்த நான்கும் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் என்கின்ற இந்த நான்கும். இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு நான்கு கருத்துக்களாக கூட பார்க்கலாம். பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாத சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல், தேவையற்ற செய்திகளை பேசிக்கொண்டிருத்தல், இன்றைக்கு வருகிற தொடர்கள் அதில் வருகிற கதைகள் அதை பற்றி நேரத்தை வீணடித்தல், இவை எல்லாமே இன்னாச்சொல். எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அறன்களை வலியுறுத்தி இறையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு திட்டமாக, வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். பிறருக்கு உறுதுணையாக நிற்போம். நம் குடும்பங்களிலே, வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலம் 13 ஞாயிற்கான மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன் தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகான மரத்தை காண்கிறான். அந்த மரத்தின் அடியே விழக்கூடிய விதைகளை ஒரு பெரியவர் புரக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம், ஐயா, இந்த மரம் போல எங்க வீட்டிலும் ஒரு மரம் நட்டு வளர்க்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த விதைகளை இந்த சிறுவனிடத்திலே கொடுத்து, இந்த விதை அழகாக இருக்கும், தோல் பகுதி தடிமனாக இருப்பதால் சில காரியங்களை செய்து இதை முளைக்க வைக்க வேண்டும், நீ செய்து பார், இது கட்டாயம் முளைக்கும், இதே போல உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீ ஒரு மரத்தையே உருவாக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறான். சிறுவன் அந்த வீட்டிற்கு வந்து சாமி படத்திற்கு அழகே அந்த விதையை வைத்து விடுகிறான். அவ அப்பா 2-3 நாட்கள் அதை கவனித்து, மகனே, ஏன் இந்த விதையை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பா, அந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி முளைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார், இதை முளைக்க வைத்து வீட்டில் அருகே மரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லுகிறான். அப்ப அவங்க அப்பா, ஏன் இப்ப இதைய நட்டு வைக்காம இப்படியே வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல இது அழகா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா நான் பார்க்க முடியாதே அப்படிங்கறதுக்காக எனக்கு யோசனையாவே இருக்கு, பேசாம இதை இப்படியே வச்சிடலாமான்னு நினைக்கிறேன், வச்சிருக்கலாம், விதையை மட்டும் அழகோட பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, இது மரமாக வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு தான் நீ முதல்ல அந்த முதியவரிடமிருந்து இதை வாங்கிவிட்டு வந்தாய், இது மண்ணில் புதைந்து மடிந்தால்தான் அதிலிருந்து வேறுபட்டு அதற்கு பிறகு முளை அரும்பி மேலே வந்து அது ஒரு மரக்கன்றாயி அப்புறம் பின்னால மரமாகும், இதை செய்துதான் ஆக வேண்டும், இதை செய்வதன் வழியாகத்தான் அந்த முழுமையான மரம் என்கிற பலனை உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறோம் என்றால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் கூட, நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்குரிய விலையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய விலைகளை கொடுக்க நாம் தயங்குகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆழமாக நாம் எப்படிப்பட்ட வகையில் என்னென்ன விலை கொடுத்து நம்முடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிற 2 வாசகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், திருமுழுக்கு வழியாக நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம், பழைய இயல்பு இறந்து போய்விட்டது, புது வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவாழ்வுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விலை நம்முடைய பாவ வாழ்க்கையை. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுயநலம், அகந்தை, வெறுப்பு, பொறாமை, பாவ பழக்க வழக்கங்கள் என பல நிலைகளிலே நம்முடைய பாவ பழைய இயல்பு ஒட்டி கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு பெற்று நம்பிக்கை வாழ்க்கையை தொடங்கிய நாம் இன்னும் அதே இயல்போடு அந்த பழைய பாவ இயல்பை இறந்து போக செய்யாமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால், அந்த விலையை கொடுத்து நிறைவாழ்வை பெற நாம் தவறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்வதிலே எந்த பலனும் இல்லை, திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவாழ்வு நோக்கி பயணிக்கிற நாம், குறிப்பாக சீடத்துவ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நாம், முதல்ல கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பாவ இயல்பை, பழைய பாவ இயல்பை விட்டுவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவ இயல்பை விட்டுவிட வேண்டும் என்று முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்கிற நற்செய்தி வாசகத்திலே இப்படி வாசிக்கிறோம், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நம்முடைய உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க கூடாது என்று அல்ல. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பார்வையில் புனிதமான நேசிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொல்ல விளைகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவு, நம்முடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. நம்முடைய அந்த உறவு வட்டத்தை தாண்டி நம்மால் சிந்திக்க முடிவதில்லை, நம்மால் பிறரை பார்க்க முடிவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை எப்படி கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் நேசிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் தாண்டி பிறருடைய தேவைகளை ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் எதிர்கொள்கிற போது, நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அவரை முதன்மைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எனவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விலை நம்முடைய கடமையை செய்வது. பிரான்சிஸ் சேவியர் நியூ மாந்தன் என்கிற கருதுனான், வணக்கத்துக்குரியவராக இன்று திருச்சபையிலே போற்றப்படுகிறவர், வியட்நாம் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருச்சபை கொடுத்த பணியை மேற்கொள்ள அரசாங்கம் விதித்த தடையை மீறி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை, கிறிஸ்தவ நெறிமுறை எப்படி வாழ்வது என்று எழுதி அனுப்பினார். இந்த 13 ஆண்டுகளும் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய நம்பிக்கையாளர்களோடு தொடர்பில் இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் த ரோட் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார், டியூட்டி இஸ் த பாஸ்போர்ட் டு ஹெவன், அதாவது கடமையே விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வுக்குரியவர் என்பதை அவர் சொல்ல முளைக்கிறார். கடமை என்றாலே பலன் எதிர்பாராது செய்வதுதான். அவர் சொல்லுகிறார், ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிடத்தில் கடமை உணர்வோடு பணியாற்றினால் அதுதான் புனிதத்திற்கான வழி. ஒரு போர் வீரன் இராணுவத்திலும், ஒரு மருத்துவர் மருத்துவமனையிலும், ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலும், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அலுவல்களிலும், ஒரு குருவானவர் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கூடிய பணிகளிலும் ஈடுபட்டால், கடமை உணர்வோடு பணியாற்றினால், செய்தால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கடமை உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தால் அதுதான் புனிதத்திற்கான வழி என்று சொல்லுகிறார். அவர் இன்னும் அழுத்தமாக, இந்த உலகில் சில பொது நிலையினர் உலகத்தை துறந்து வாழ்வதுதான் புனிதம் என்று எண்ணுகிறார்கள். அதாவது தாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம்னு வெளியில தெரியறதுதான் பொறுப்பு நினைக்கிறாங்க. சில குருக்கள் அரசியல் சார்ந்த, பொது வாழ்க்கை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இது ரெண்டுமே முரண்பட்டது. அவரவர் அவரவருக்கு குறிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட திருநிலை வாழ்விலே கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அது யார் புனிதர் அப்படின்னா, அவர் சொல்வது தீர்க்க தரிசனம் சொல்வதாகவோ, அற்புதம் செய்வதாலோ ஒருத்தர் புனிதராக மாறுவதில்லை. தங்களுடைய சாதாரண கடமைகளை அற்பண உணர்வோடு செய்பவர்கள் தான் புனிதர்களாகிறார்கள் என்று அவர் யார் புனிதர் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த வழியாக இயேசு, நாம் கடமை உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை நிலையிலே நம்முடைய கடமையை தெளிந்து ஆற்றுவதன் வழியாக நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நான் என் கடமைகளை விட்டு விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது, வெளியே எதையோ செய்வதுதான் சீடத்துவ வாழ்க்கை அல்லது புனித வாழ்க்கை நான் புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நான் எனக்குரியவர்களுக்கு மட்டும் செய்வதுதான் என் கடமை, என்னை சுருக்கி கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை, குறிப்பாக தான், தனது குடும்பம், தனது வீடு என்று சுருங்கி விடாது, பிறரை பற்றி குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை குறித்து சிந்திப்பவனும் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, நாம் குறுகிய வட்டத்தை விட்டு பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, நம் கடமைகளை விட்டுவிட்டு வெளியே தப்பித்து ஓடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம் கடமைகளை சரிவர ஆற்றுவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை நற்செய்தியிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சிந்தித்தபடி நம்முடைய பழைய பாவ இயல்பை விட்டு விடுவது, கிறிஸ்துவின் சீடனாக பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது, இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிற போது என்னதான் நம் கடமையை நிறைவேற்றினாலும் கிறிஸ்து இயேசு வெகுமதியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேமுக்கு சென்ற இறைவாக்கினர் எளியா ஒரு பணக்கார பெண்ணுடைய உபசரிப்பில் உணவு உண்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, அவர் ஒரு இறை மனிதர், அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அவருக்கு தேவையானதெல்லாம் நாம் செய்து கொடுப்பது நமக்கு கடமை என்று சொல்லி அவர் தங்குவதற்கு இருப்பிடம், அவர் அவருடைய அன்றாட தேவைகள், அவர் பயணம் செய்கிற போது அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த பெண் செய்கிறார். இது அவர் ஏதோ கொடுப்பார் என்றதற்காக அவர் செய்யவில்லை, அதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கடமை, நான் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று உணர்ந்து அவள் செய்கிறார். எனவே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் எலிசா இறைவாக்கினர் வழியாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக கடமையை செய்வோருக்கு வெகுமதி கடவுள் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்று வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி 10:42 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கை மாறு பெறாமல் போகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கடமை உணர்வோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையிலே நீடித்திருப்பவர்களும், தங்களை தாண்டி பிறரை நேசிக்க தங்களுடைய கரம் பிறரையும் சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியில் வாழ்பவர்களை, தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புது இயல்போடு வாழ முயற்சிக்கிறவர்களையும் இயேசு வெகுமதி கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற அருமையான முடிவையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வை பெற, சீடத்துவ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற, வெறுமனே வெகுமதியை மட்டும் நாம் எதிர்பார்த்தால் பத்தாது. அதற்காக இந்த இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விலையையும் கொடுப்போம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற சீடத்துவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

Tekrata,

0: Twitter.
1: Non, non, mais la droite, mais
2: oui, c'est toi.

Thank you.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: ஒரு வியாபாரி கூடை நிறைய புழுக்களை விற்றுக் கொண்டிருந்தார். ஆவலாய் அதை பார்த்தது சிட்டுக்குருவி ஒன்று. புழுக்களுக்கு ஆசைப்பட்டது. கையில் காசில்லை. நாக்கில் எச்சி ஊற ஊற அது வரி வரியாய் கொட்ட கொட்ட, "வியாபாரியே, எனக்கு புழு ஒன்று கொடு." "புழு தந்தால் நீ என்ன தருவாய்?" "என் சிறகு ஒன்றை தருகிறேன். புழு ஒன்றை கொடு." சிறகு ஒன்றை தந்தது, புழு ஒன்றை வாங்கியது, சுவைத்து சாப்பிட்டது. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! புழுவின் சுவையே சுவை. இன்னொரு புழுவுக்கு ஆசைப்பட்டது. இன்னொரு இறகை தந்தது, இன்னொரு புழுவை வாங்கியது, சுவைத்து சாப்பிட்டது. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! புழுவின் சுவையே சுவை. ருசி கண்ட நாக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றது. அடுத்தடுத்த இறகுகளை தந்தது, அடுத்தடுத்த புழுக்களை வாங்கியது, அற்புதமாய் சுவைத்து சாப்பிட்டது. சின்ன வயிறு நிரம்பியவுடன் அப்பாடா என்றபடி பறந்து செல்ல சின்ன சிறகை விரித்த போது சிறகில் இறகில்லை, பறக்க இயலவில்லை. அந்தோ பரிதாபம், சிறகிழந்து நின்றது அந்த சிட்டு. விடுமா வேற்று வகை பறவைகள் துரத்தி துரத்தி கொத்தி கொன்று போட்டன, கொத்தி கொத்தியே கொன்று போட்டன. புழுக்களுக்காக சிறகிழந்த செட்டு புழுவோடு புழுவாய் புழுத்து போனது. சின்ன சின்ன ஆசைகளே போதும் சிறகிழந்து நிற்க, சீரழிந்து நிற்க. அடிமைத்தனங்களின் அச்சாரமே ஆசைகள்தான், சின்ன சின்ன ஆசைகள்தான். எதை சாப்பிடுவதென்று தெரியாது அலையும் ஒரு கூட்டம் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில். சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று அறியாது அலையும் கூட்டம் அலை அலையாய் தெருக்களில். ரசித்து கெட்டவனை விட ருசித்து கெட்டவனே அதிகம். பசிக்கு உண்பவனின் ருசியை ருசிக்கு உண்பவனால் ஒருபோதும் உணர முடியாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு

தேசிய மருத்துவர்கள் தினம். உயிரை காக்கும் உன்னத பணியை செய்யும் மருத்துவர்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இது மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவையை கௌரவிக்கும் ஒரு புனிதமான நாளாகும். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு தனி மனிதனின் ஆரோக்கியம் முதல் ஒட்டுமொத்த சமூகத்தின் நல்வாழ்வு வரை மருத்துவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை அங்கீகரிப்பதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்த உன்னதமான தினம் புகழ்பெற்ற இந்திய மருத்துவரும் சிறந்த அரசியல் தலைவருமான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. இந்திய மருத்துவ துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய சாதனைகளை நினைவுறுத்தும் வகையில் இந்திய அரசாங்கம் 1991 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. டாக்டர் பி சி ராய் அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் மேற்கு வங்காளத்தின் 2வது முதலமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நவீன மேற்கு வங்காளத்தின் சிற்பி என்று மக்களால் அன்போடு போற்றப்படுகிறார். ஜூலை 1ஆம் தேதி டாக்டர் பி சி ராய் அவர்களின் பிறந்த நாளாகவும் அதே சமயம் அவர் மறைந்த நாளாகவும் அமைந்திருப்பது ஒரு வியக்கத்தக்க வரலாற்று செய்தியாகும். தனது இறுதி மூச்சு வரை மருத்துவ சேவையிலும் மக்கள் பணியிலும் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு மருத்துவர் என்பவர் வெறும் நோயை தீர்ப்பவர் மட்டுமல்ல, அவர் உயிர்களை காப்பவர் மற்றும் இக்கட்டான சூழலில் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை வழங்குபவர் ஆவார். மரணத்தின் பிடியில் இருப்பவர்களையும் தனது அறிவாலும் அர்ப்பணிப்பாலும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டவர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் நோயாளிகளுக்கு வழங்கும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு பாதி மருந்திற்கு சமமான பலனை தருகின்றன. உடல்நலக் குறைவால் வாடும் மனிதர்களுக்கு உளவியல் ரீதியான பலத்தையும் துணிச்சலையும் கொடுத்து அவர்களை குணப்படுத்துவதில் மருத்துவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மருத்துவர்கள் சமூகத்தின் ஆரோக்கிய காவலர்களாகவும் முதுகெலும்பாகவும் விளங்குகிறார்கள். ஒரு தேசத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை சார்ந்தது என்பதால் அந்த ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பெரும் பொறுப்பை மருத்துவர்கள் சுமக்கிறார்கள். மருத்துவர்களின் பணி நேரம் என்பது பெரும்பாலும் வரையறுக்கப்படாதது. அவர்கள் பகல் இரவு என்று பாராமல் அவசர காலங்களில் தங்களின் உறக்கம் மற்றும் ஓய்வை தியாகம் செய்துவிட்டு பணியாற்றுகிறார்கள். ஆபத்தான சூழல்களிலும் தொற்று நோய்கள் பரவும் காலங்களிலும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மற்றவர்களை காக்க அவர்கள் எப்போதும் முன் நிற்கிறார்கள். இத்தகைய துணிச்சலும் அர்ப்பணிப்பும் மருத்துவ தொழிலை தெய்வீகமான ஒரு கடமையாக மாற்றுகிறது. குறிப்பாக நாம் அண்மையில் கடந்து வந்த COVID-19 பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்கள் காட்டிய வீரம் உலகத்தையே வியக்க வைத்தது. தங்களின் குடும்பத்தை பிரிந்து பாதுகாப்பு உடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் ஆற்றிய சேவை அவர்களை நிஜ வாழ்வின் உண்மையான போர் வீரர்களாக அடையாளப்படுத்தியது. இந்த தினம் மருத்துவர்களின் அத்தகைய கடின உழைப்பை நினைத்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்வதற்கு ஒரு சிறந்த நல்வாய்ப்பாக அமைகிறது. நாம் நலமாக இருப்பதற்கு பின்னால் ஒரு மருத்துவரின் நீண்ட நேர உழைப்பும் தியாகமும் மறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். சமூகத்தில் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் இந்த தினம் பேருதவியாக பயன்படுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மக்களுக்கு எடுத்து கூறி தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மருத்துவர்கள் இந்நாளில் பெரிதும் முயல்கிறார்கள். மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவது இந்நாளின் மற்றொரு மிக முக்கியமான நோக்கமாகும். பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும்போது மட்டுமே மருத்துவ சிகிச்சை என்பது முழுமையான பலனை தரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த நாளில் நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவ முகாம்கள் இலவசமாக நடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்யப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பல தன்னார்வ தொண்டுகள் இந்நாளில் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஆரோக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் சுகாதார கல்வி சாமானிய மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் நோய்கள் வராமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே அதிகப்படுத்துகிறது. ஒரு நல்ல மருத்துவருக்குரிய மிக முக்கிய பண்பு என்பது நோயாளிகள் மீது காட்டும் எல்லையற்ற கருணையாகும். நோயாளியின் வலியையும் வேதனையும் தனது சொந்த வலியாக கருதி சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் மனித நேயத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். பொறுப்பு, உணர்வு, பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவை மருத்துவ தொழிலின் அடிப்படை தூண்களாக கருதப்படுகின்றன. எத்தனை சவால்கள் வந்தாலும் தனது தர்மத்திலிருந்து விலகாமல் பணியாற்றும் மருத்துவர்கள் சமூகத்தின் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவெனில், மருத்துவம் என்பது வெறும் பணம் ஈட்டும் தொழில் அல்ல.
அது ஒரு மகத்தான சேவையாகும். உயிரை காக்கும் உன்னதமான பணியை தேர்ந்தெடுப்பது உலகிலேயே மிக உயர்ந்த புனிதமான செயலாகும். மருத்துவர்கள் நம் வாழ்க்கையின் உண்மையான பாதுகாவலர்கள் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டும் மருத்துவ வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பதும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதும் நமது தலையாய கடமையாகும். அவர்களின் தன்னலமற்ற சேவையால்தான் நாம் இன்றும் எவ்வித அச்சமும் இன்றி நலமுடன் வாழ்கிறோம். மருத்துவர் மனித உருவில் இருக்கும் தேவன் என்ற வாக்கிற்கு இணங்க, இந்த நாளில் நம்மை பாதுகாக்கும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் நாம் அனைவரும் அன்போடு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.

0: செய்திகள்.
1: பேதுரு திரு அவையின் ஒற்றுமையை நிலைநிறுத்திய மெய்ப்பராகவும், பவுல் பிற இன மக்களிடையே நற்செய்தியை அறிவித்த அயராத திருத்தூதராகவும் திகழ்ந்தனர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இருவரும் வெவ்வேறு பண்புகளும் பின்னணிகளும் கொண்டிருந்த போதிலும் கிறிஸ்துவின் ஒரே பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தனர் என்று கூறினார். ஜூன் 29 திங்கட்கிழமை புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருப்பலியில் மறையுரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் திரு அவையின் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் நற்செய்தி பணியின் நிலைத்த தூண்களாக விளங்குகின்றனர் என்று வலியுறுத்தினார். பேதுருவின் வாழ்க்கை தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி திரு அவையின் ஒற்றுமையை நிலைநிறுத்திய சாட்சியாக அமைந்தது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை, அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட திறவுகோள்கள் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மாறாக மக்களை ஒன்றிணைக்கும் பொறுப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டார். மேலும் திரு அவையில் ஒற்றுமை என்பது தனிப்பட்ட கருத்துக்களை பிடித்துக் கொள்வதன் மூலம் உருவாகாது, மாறாக உண்மையின் வெளிச்சத்தில் ஒருவருக்கொருவர் செவிமடுத்து சந்திப்பிற்கான வழிகளை தேடுவதன் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது என்று அவர் கூறினார். புனித பவுலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, இறைவார்த்தையின் வல்லமையால் மாற்றமடைந்த சவுல் வன்முறையின் பாதையிலிருந்து அன்பின் பாதைக்கு அழைக்கப்பட்டு உலகெங்கும் நற்செய்தியை அறிவித்த திருத்தூதராக மாறினார் என்று சுட்டிக்காட்டினார்.
2: பேதுரு மற்றும் பவுலின் சாட்சிய வாழ்வும் ரோம் நகரில் அவர்கள் சிந்திய ரத்தமும் இறைவனின் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துவதோடு நற்செய்தி அந்நகரில் ஆழமாக வேரூன்றி அதிகாரத்தை ஆதிக்கமாக அல்லாமல் மனித வாழ்விற்கான சேவையாக உலகிற்கு எடுத்து காட்டியதாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 29 திங்களன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திகான் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், ரோம் திரு அவைக்கும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து உள்ளூர் திரு அவைகளுக்கும் இடையேயான நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒன்றிப்பை புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழா நினைவூட்டுவதாக கூறினார். இன்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை பின்பற்றும் சாட்சிகளின் வழியாக உலகின் மையங்களிலும் எல்லைப்புறங்களிலும் செயல்பட்டு வருகிறார் என்றும், மன்னிக்கப்பட்ட பாவிகளான நம்மை இறைவன் தனது அருளின் கருவிகளாக அழைக்கிறார் என்றும் அவர் எடுத்து காட்டினார். பேதுருவும் பவுலும் பிறப்பிலும் குணநலன்களிலும் பணியாற்றும் முறையிலும் வேறுபட்டவர்களாக இருந்த போதிலும் ஒரே தூயாவியால் ஒன்றிணைக்கப்பட்டனர் என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், திரு அவையின் ஒற்றுமை என்பது வேறுபாடுகளை அழிப்பதல்ல, அவற்றை இறையன்பில் இணைப்பதே என்று வலியுறுத்தினார்.
1: இயேசுவை பின்பற்றுவது வெளிப்புற செயல்களில் மட்டுமல்ல, அவரோடு முழுமையான அன்புறவை ஏற்படுத்திக் கொள்வதில் உள்ளது என்றும், உண்மையான அன்பு சில நேரங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமானவற்றில் இருந்தும் துறந்து வாழ அழைக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 28 ஞாயிறன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மத்தேயு நற்செய்தியை மேற்கோள் காட்டி கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு துறப்பு, தியாகம் மற்றும் விருந்தோம்பல் ஆகிய 3 பண்புகள் இன்றியமையாதவை என்று வலியுறுத்தினார். குடும்ப உறவுகள் கூட கிறிஸ்துவின் அன்பில் நிறைவடைகின்றன என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பிறரை வளர செய்வதற்காக சில நேரங்களில் விட்டுக் கொடுக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இன்றைய உலகம் இழப்பை பலவீனமாக கருதினாலும் தன்னை பிறருக்காக அர்ப்பணிக்கும் அன்பே உண்மையான பலனை தருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பிறருக்காக நேரத்தை ஒதுக்குதல், ஆறுதல் அளித்தல், தன்னலமின்றி பகிர்ந்து கொள்தல் போன்ற சிறிய தியாகங்களே அன்பின் வெளிப்பாடுகள் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் விருந்தோம்பல் என்பது அன்பின் செயல்பூர்வமான அடையாளம் என்றும், தாகமுள்ள ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பது போன்ற சிறிய செயல் கூட இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இயேசுவின் பெயரால் வருபவர்களை வரவேற்பது கிறிஸ்துவையும் விண்ணக தந்தையையும் வரவேற்பதற்கு ஒப்பானது என்றும் எடுத்துரைத்தார்.
2: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடர்ந்து அனைத்துலக நாடுகளும் ஒற்றுமையுடன் செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய நாள்களில் வத்திகானில் இடம்பெற்ற சிறப்பு நிலை கருதினாள்கள் ஆலோசனை அவை கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், அழிவுகரமான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டு மக்களுடனான தனது நெருக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். கருதினாள்களின் சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றுப்பின் மனப்பான்மைக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்து தனது திரு அவையை தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த

0: கர்தினால்கள் ஒன்று கூடியிருப்பது நற்செய்தியின் பணியில் ஒற்றுமைக்கு ஒரு ஆற்றல்மிக்க சான்றாக அமைந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டோரங்கியக்கம் என்பது வெறும் நிர்வாக முறை மட்டுமல்ல, அது திரு அவையின் வாழ்வு முறை என்று வலியுறுத்திய அவர், அதன் கவனம் யார் அதிகாரம் வைத்திருக்கிறார் என்பதில் அல்ல, மாறாக செவிமடுத்தல், பகுத்தறிதல் மற்றும் தூயாவியின் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்துவால் ஒப்படைக்கப்பட்ட கொடையை பாதுகாப்பதில் இருக்கிறது என்று கூறியுள்ளார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: ஒரு வியாபாரி கூடை நிறைய புழுக்களை விற்று கொண்டிருந்தார். ஆவலாய் அதை பார்த்தது சிட்டுக்குருவி ஒன்று. புழுக்களுக்கு ஆசைப்பட்டது. கையில் காசில்லை. நாக்கில் எச்சி ஊற ஊற அது வரி வரியாய் கொட்ட கொட்ட, வியாபாரியே எனக்கு புழு ஒன்று கொடு. புழு தந்தால் நீ என்ன தருவாய்? என் சிறகு ஒன்றை தருகிறேன், புழு ஒன்றை கொடு. சிறகு ஒன்றை தந்தது, புழு ஒன்றை வாங்கியது, சுவைத்து சாப்பிட்டது. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! புழுவின் சுவையே சுவை. இன்னொரு புழுவுக்கு ஆசைப்பட்டது. இன்னொரு இறகை தந்தது, இன்னொரு புழுவை வாங்கியது, சுவைத்து சாப்பிட்டது. ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! புழுவின் சுவையே சுவை. ருசி கண்ட நாக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றது. அடுத்தடுத்த இறகுகளை தந்தது, அடுத்தடுத்த புழுக்களை வாங்கியது, அற்புதமாய் சுவைத்து சாப்பிட்டது. சின்ன வயிறு நிரம்பியவுடன் அப்பாடா என்றபடி பறந்து செல்ல சின்ன சிறகை விரித்த போது சிறகில் இறகில்லை, பறக்க இயலவில்லை. அந்தோ பரிதாபம், சிறகிழந்து நின்றது அந்த சிட்டு. விடுமா வேற்று வகை பறவைகள் துரத்தி துரத்தி கொத்தி கொன்று போட்டன, கொத்தி கொத்தியே கொன்று போட்டன. புழுக்களுக்காக சிறகிழந்த செட்டு புழுவோடு புழுவாய் புழுத்து போனது. சின்ன சின்ன ஆசைகளே போதும் சிறகிழந்து நிற்க, சீரழிந்து நிற்க. அடிமைத்தனங்களின் அச்சாரமே ஆசைகள்தான், சின்ன சின்ன ஆசைகள்தான். எதை சாப்பிடுவதென்று தெரியாது அலையும் ஒரு கூட்டம் 5 நட்சத்திர ஹோட்டல்களில். சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று அறியாத அலையும் கூட்டம் அலை அலையாய் தெருக்களில். ரசித்து கெட்டவனை விட ருசித்து கெட்டவனே அதிகம். பசிக்கு உண்பவனின் ருசியை ருசிக்கு உண்பவனால் ஒருபோதும் உணர முடியாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு

ஒட்டுமொத்த சமூகத்தின் நல்வாழ்வு வரை மருத்துவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை அங்கீகரிப்பதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்த உன்னதமான தினம் புகழ்பெற்ற இந்திய மருத்துவரும் சிறந்த அரசியல் தலைவருமான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. இந்திய மருத்துவத் துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய சாதனைகளை நினைவுறுத்தும் வகையில் இந்திய அரசாங்கம் 1991 இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. டாக்டர் பி சி ராய் அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் மேற்கு வங்காளத்தின் 2வது முதலமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நவீன மேற்கு வங்காளத்தின் சிற்பி என்று மக்களால் அன்போடு போற்றப்படுகிறார். ஜூலை 1 டாக்டர் பி சி ராய் அவர்களின் பிறந்த நாளாகவும் அதே சமயம் அவர் மறைந்த நாளாகவும் அமைந்திருப்பது ஒரு வியக்கத்தக்க வரலாற்று செய்தியாகும். தனது இறுதி மூச்சு வரை மருத்துவ சேவையிலும் மக்கள் பணியிலும் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு மருத்துவர் என்பவர் வெறும் நோயை தீர்ப்பவர் மட்டுமல்ல, அவர் உயிர்களை காப்பவர் மற்றும் இக்கட்டான சூழலில் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை வழங்குபவர் ஆவார். மரணத்தின் பிடியில் இருப்பவர்களையும் தனது அறிவாலும் அர்ப்பணிப்பாலும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டவர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் நோயாளிகளுக்கு வழங்கும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு பாதி மருந்திற்கு சமமான பலனை தருகின்றன. உடல் நலக்குறைவால் வாடும் மனிதர்களுக்கு உளவியல் ரீதியான பலத்தையும் துணிச்சலையும் கொடுத்து அவர்களை குணப்படுத்துவதில் மருத்துவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். மருத்துவர்கள் சமூகத்தின் ஆரோக்கிய காவலர்களாகவும் முதுகெலும்பாகவும் விளங்குகிறார்கள். ஒரு தேசத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை சார்ந்தது என்பதால் அந்த ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பெரும் பொறுப்பை மருத்துவர்கள் சுமக்கிறார்கள். மருத்துவர்களின் பணி நேரம் என்பது பெரும்பாலும் வரையறுக்கப்படாதது. அவர்கள் பகல் இரவு என்று பாராமல் அவசர காலங்களில் தங்களின் உறக்கம் மற்றும் ஓய்வை தியாகம் செய்துவிட்டு பணியாற்றுகிறார்கள். ஆபத்தான சூழல்களிலும் தொற்று நோய்கள் பரவும் காலங்களிலும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மற்றவர்களை காக்க அவர்கள் எப்போதும் முன் நிற்கிறார்கள். இத்தகைய துணிச்சலும் அர்ப்பணிப்பும் மருத்துவ தொழிலை தெய்வீகமான ஒரு கடமையாக மாற்றுகிறது. குறிப்பாக நாம் அண்மையில் கடந்து வந்த COVID-19 பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்கள் காட்டிய வீரம் உலகத்தையே வியக்க வைத்தது. தங்களின் குடும்பத்தை பிரிந்து பாதுகாப்பு உடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் ஆற்றிய சேவை அவர்களை நிஜ வாழ்வின் உண்மையான போர் வீரர்களாக அடையாளப்படுத்தியது. இந்த தினம் மருத்துவர்களின் அத்தகைய கடின உழைப்பை நினைத்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்வதற்கு ஒரு சிறந்த நல்வாய்ப்பாக அமைகிறது. நாம் நலமாக இருப்பதற்கு பின்னால் ஒரு மருத்துவரின் நீண்ட நேர உழைப்பும் தியாகமும் மறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். சமூகத்தில் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் இந்த தினம் பேருதவியாக பயன்படுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மக்களுக்கு எடுத்து கூறி தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மருத்துவர்கள் இந்நாளில் பெரிதும் முயல்கிறார்கள். மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவது இந்நாளின் மற்றொரு மிக முக்கியமான நோக்கமாகும். பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும்போது மட்டுமே மருத்துவ சிகிச்சை என்பது முழுமையான பலனை தரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த நாளில் நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவ முகாம்கள் இலவசமாக நடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்யப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பல தன்னார்வ தொண்டுகள் இந்நாளில் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஆரோக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் சுகாதார கல்வி சாமானிய மக்களிடமும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் நோய்கள் வராமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே அதிகப்படுத்துகிறது. ஒரு நல்ல மருத்துவருக்குரிய மிக முக்கிய பண்பு என்பது நோயாளிகள் மீது காட்டும் எல்லையற்ற கருணையாகும். நோயாளியின் வலியையும் வேதனையும் தனது சொந்த வலியாக கருதி சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் மனித நேயத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். பொறுப்பு, உணர்வு, பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவை மருத்துவ தொழிலின் அடிப்படை தூண்களாக கருதப்படுகின்றன. எத்தனை சவால்கள் வந்தாலும் தனது தர்மத்திலிருந்து விலகாமல் பணியாற்றும் மருத்துவர்கள் சமூகத்தின் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவெனில், மருத்துவம் என்பது வெறும் பணம் ஈட்டும் தொழில் அல்ல, அது ஒரு மகத்தான சேவையாகும். உயிரை காக்கும் உன்னதமான பணியை தேர்ந்தெடுப்பது உலகிலேயே மிக உயர்ந்த புனிதமான செயலாகும். மருத்துவர்கள் நம் வாழ்க்கையின் உண்மையான பாதுகாவலர்கள் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டும் மருத்துவ வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பதும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதும் நமது தலையாய கடமையாகும். அவர்களின் தன்னலமற்ற சேவையால்தான் நாம் இன்றும் எவ்வித

அச்சமுமின்றி நலமுடன் வாழ்கிறோம். மருத்துவர் மனித உருவில் இருக்கும் தேவன் என்ற வாக்கிற்கு இணங்க, இந்த நாளில் நம்மை பாதுகாக்கும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் நாம் அனைவரும் அன்போடு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.

0: செய்திகள்.
1: பேதுரு திரு அவையின் ஒற்றுமையை நிலைநிறுத்திய மெய்ப்பராகவும், பவுல் பிற இன மக்களிடையே நற்செய்தியை அறிவித்த அயராத திருத்தூதராகவும் திகழ்ந்தனர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இருவரும் வெவ்வேறு பண்புகளும் பின்னணிகளும் கொண்டிருந்த போதிலும் கிறிஸ்துவின் ஒரே பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தனர் என்று கூறினார். ஜூன் 29 திங்கள்கிழமை புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருப்பலியில் மறையுரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் திரு அவையின் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் நற்செய்தி பணியின் நிலைத்த தூண்களாக விளங்குகின்றனர் என்று வலியுறுத்தினார். பேதுருவின் வாழ்க்கை தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி திரு அவையின் ஒற்றுமையை நிலைநிறுத்திய சாட்சியாக அமைந்தது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை, அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட திறவுகோள்கள் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மாறாக மக்களை ஒன்றிணைக்கும் பொறுப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டார். மேலும் திரு அவையில் ஒற்றுமை என்பது தனிப்பட்ட கருத்துக்களை பிடித்துக் கொள்வதன் மூலம் உருவாகாது, மாறாக உண்மையின் வெளிச்சத்தில் ஒருவருக்கொருவர் செவிமடுத்து சந்திப்பிற்கான வழிகளை தேடுவதன் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது என்று அவர் கூறினார். புனித பவுலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, இறைவார்த்தையின் வல்லமையால் மாற்றமடைந்த சவுல் வன்முறையின் பாதையிலிருந்து அன்பின் பாதைக்கு அழைக்கப்பட்டு உலகெங்கும் நற்செய்தியை அறிவித்த திருத்தூதராக மாறினார் என்று சுட்டிக்காட்டினார்.
2: பேதுரு மற்றும் பவுலின் சாட்சிய வாழ்வும் ரோம் நகரில் அவர்கள் சிந்திய இரத்தமும் இறைவனின் அளவற்ற அன்பை வெளிப்படுத்துவதோடு நற்செய்தி அந்நகரில் ஆழமாக வேரூன்றி அதிகாரத்தை ஆதிக்கமாக அல்லாமல் மனித வாழ்விற்கான சேவையாக உலகிற்கு எடுத்து காட்டியதாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 29 திங்களன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவையொட்டி வத்திகான் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், ரோம் திரு அவைக்கும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து உள்ளூர் திரு அவைகளுக்கும் இடையேயான நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒன்றிப்பை புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழா நினைவூட்டுவதாக கூறினார். இன்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்மை பின்பற்றும் சாட்சிகளின் வழியாக உலகின் மையங்களிலும் எல்லைப்புறங்களிலும் செயல்பட்டு வருகிறார் என்றும், மன்னிக்கப்பட்ட பாவிகளான நம்மை இறைவன் தனது அருளின் கருவிகளாக அழைக்கிறார் என்றும் அவர் எடுத்துக் காட்டினார். பேதுருவும் பவுலும் பிறப்பிலும் குணநலன்களிலும் பணியாற்றும் முறையிலும் வேறுபட்டவர்களாக இருந்த போதிலும் ஒரே தூய் ஆவியால் ஒன்றழைக்கப்பட்டனர் என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், திரு அவையின் ஒற்றுமை என்பது வேறுபாடுகளை அழிப்பதல்ல, அவற்றை இறையன்பில் இணைப்பதே என்று வலியுறுத்தினார்.
1: இயேசுவை பின்பற்றுவது வெளிப்புற செயல்களில் மட்டுமல்ல, அவரோடு முழுமையான அன்புறவை ஏற்படுத்திக் கொள்வதில் உள்ளது என்றும், உண்மையான அன்பு சில நேரங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமானவற்றில் இருந்தும் துறந்து வாழ அழைக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 28 ஞாயிறன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மத்தேயு நற்செய்தியை மேற்கோள் காட்டி கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு துறப்பு, தியாகம் மற்றும் விருந்தோமல் ஆகிய 3 பண்புகள் இன்றியமையாதவை என்று வலியுறுத்தினார். குடும்ப உறவுகள் கூட கிறிஸ்துவின் அன்பில் நிறைவடைகின்றன என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பிறரை வளர செய்வதற்காக சில நேரங்களில் விட்டுக் கொடுக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இன்றைய உலகம் இழப்பை பலவீனமாக கருதினாலும் தன்னை பிறருக்காக அர்ப்பணிக்கும் அன்பே உண்மையான பலனை தருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, பிறருக்காக நேரத்தை ஒதுக்குதல், ஆறுதல் அளித்தல், தன்னலமின்றி பகிர்ந்து கொள்தல் போன்ற சிறிய தியாகங்களே அன்பின் வெளிப்பாடுகள் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் விருந்தோமல் என்பது அன்பின் செயல்பூர்வமான அடையாளம் என்றும், தாகமுள்ள ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பது போன்ற சிறிய செயல் கூட இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இயேசுவின் பெயரால் வருபவர்களை வரவேற்பது கிறிஸ்துவையும் விண்ணக தந்தையையும் வரவேற்பதற்கு ஒப்பானது என்றும் எடுத்துரைத்தார்.
2: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடர்ந்து அனைத்துலக நாடுகளும் ஒற்றுமையுடன் செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய நாள்களில் வத்திகானில் இடம்பெற்ற சிறப்பு நிலை கருதினாள்கள் ஆலோசனை அவை கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், அழிவுகரமான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டு மக்களுடனான தனது நெருக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். கருதினாள்களின் சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றுபின் மனப்பான்மைக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்து தனது திரு அவையை தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த கருதினாள்கள் ஒன்று கூடியிருப்பது நற்செய்தியின் பணியில் ஒற்றுமைக்கு ஒரு ஆற்றல்மிக்க சான்றாக அமைந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டோரங்கியக்கம் என்பது வெறும் நிர்வாக முறை மட்டுமல்ல, அது திரு அவையின் வாழ்வு முறை என்று வலியுறுத்திய அவர், அதன் கவனம் யார் அதிகாரம் வைத்திருக்கிறார் என்பதில் அல்ல, மாறாக செவிமடுத்தல், பகுத்தறிதல் மற்றும் தூயாவியின் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்துவால் ஒப்படைக்கப்பட்ட கொடையை பாதுகாப்பதில் இருக்கிறது என்று கூறியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.